ரத்தமோ நீரு விகணும். சுடுமோ தும்பால் பஞ்சு பிச்சாரு சாம்பூர்ணு யோ நா.